0: ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
1: Trisha and Vijay finally acted together once again after a decade of waiting. This was in 2023 for the super hit Leo, reuniting as Parthiban and Sathya.

0: We try to stay away from the noise, try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Tuvendu Adhikari leading at this moment. 5 states, 824 assembly seats, an election that felt more like a war.
1: Again, going to shift focus to West Bengal, bring in our colleagues from the ground as well.
2: We've got some breaking news just coming in.
0: Kanchan Gupta to wear this morning. Green was not one of them. Kanchanda, what's going on here?
1: Khela ho be.
3: Vijay is finishing off every existing political force.
0: This holds, Pradeep Gupta will be dancing. Joining us now, live and exclusive on NDTV, the architect of this historic victory.
4: Janta ko badhai de raha hu.
0: To all our viewers who've joined us in this long day, thank you very much for spending your time, for trusting NDTV.
5: Excellence measured by those who built it. Presenting the jury of the NDTV Profit Business Leadership Awards. Sunil Bharti Mittal, chairman of the jury. Founder and Chairman, Bharti Enterprises. Noel Naval Tata, Chairman, Tata Trusts. UK Sinha, former Chairman, SEBI. Kiran Mazumdar Shaw, Chairperson, Biocon Group.
6: Welcome to a very special episode of the NDTV Dettol Banega Swasth India campaign. Today, we're not just talking about infrastructure or cleanliness. Aaj hum baat kar rahe hain sanitation ki, the foundation of a truly healthy India, because sanitation is not just about clean cities, it's about public health, safety and dignity. Aur is kahani ke center mein hain wo log jinhein hum roz dekhte hain, but we rarely acknowledge them.
7: Bilkul sahi Ambika, hum aksar sanitation workers ko invisible samajh lete hain. But the truth is that they are the guardians of our dignity. Hamare ghar, hamare shahar, और हमारी सेहत उनके बिना सब कुछ इनकम्प्लीट है
6: बिल्कुल सही आयुष्मान द हार्ड रियलिटी इज फॉर डेकेड्स दिस प्रोफेशन हैज कैरिड स्टिग्मा रिस्क एंड निग्लेक्ट डिड यू नो इंडिया में जो एवरेज सिटीजन और एक सैनिटेशन वर्कर के बीच ऑलमोस्ट 30 ईयर अगर हम लाइफ एक्सपेक्टेंसी की बात करें आयुष्मान 30 साल का फर्क है
7: और ये गैप सिर्फ नंबर्स का नहीं है ये गैप हेल्थ सेफ्टी और एक्सेस का है पुअर सैनिटेशन डायरेक्टली लीड्स टू इन्फेक्शंस URIs, waterborne diseases, and long-term health problems. That's why bridging this gap is not just about policy, it's about commitment. Because jab sanitation strong hota hai, health outcomes better hote hain, and that's when India truly becomes swasth.
6: And that's why, Ayushman, today we spotlight the blue dot, a symbol of safety, professionalism, and respect. Aur un logo ka safar, jo invisible se aaj indispensable ban chuka hai.
7: Isi life expectancy gap ko reduce karne ke liye, Harpic World Toilet College और Reckitt ने हाथ मिलाया to ensure sanitation workers are not just working, but working safely, skillfully and with dignity. Let's take you to a place where this change is actually happening.
6: Puducherry, a small, quiet coastal town. But inside this little place, a big transformation began. For many years, sanitation workers here were invisible, overworked, underpaid, unheard. Their hands kept the city clean, but their own lives remained uncertain. That's where the Harpic World Toilet College came in. That too, only for women. This wasn't just a training center. It became a place of dignity, learning, and second chances. Take Muthu Lakshmi. Once struggling to make ends meet, she lived with constant financial stress, no savings, no security, no safety net. Through the World Toilet College, she received training, steady work, and most importantly, respect.
8: என் பேர் முத்துலட்சுமியா இந்த கழித்தரம் வேலைக்கு வந்துக்கிறேன் குக்கர் பண்ணிடு வேலை வேலை செய்கிறேன் செஞ்சதுக்கு இங்கே வந்து பரிசில் வச்சாங்க எங்களுக்கு பரிசில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னம்மா குறைன்னு கேட்டாங்க கை கிளாஸ் போட சொன்னாங்க போட்டோம் மாசி போட சொன்னாங்க போட்டோம் செரு போட சொன்னாங்க போட்டோம் இந்த வேலைக்கு வந்த பிறகு எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த நோயும் கிடையாது என் பசங்களாம் நல்லா இருக்கட்டும் இல்லைங்க எனக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை எனக்கு நல்லா பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் என்னை வீட்டுக்கு போனாங்கன்னா குளிச்சுட்டாமல் பசங்களுக்கு தூக்கணுனாங்க அதேமாரி மேடங்க சொன்னாங்க நீ குளிச்சுட்டாமல் பசங்களுக்கு தூக்கணுனாங்க அதேமாதிரி நான் குளிச்சுட்டான் போக முடியல எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த நோயும் இல்லை எல்லோரும் நல்லா சந்தோஷமாக தங்குறாங்க
6: For many, the World Toilet College became the key to understanding government schemes as well.